ஏதோ தாளம் மனசினியறையிலேதோ மேளம் ஹிருதயத மணிகளிலேதோ தாளம் மனசினியறையிலேதோ மேளம் ஹிருதயத மணிகளில் அவையில் உணரும் ஒரு புதிய புலக மதலகரி ஒழுகி வரும் அறிய